பிரியமானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது www.kirabfm.com இன் ஊடாக. பிரியமானவர்களே, இப்பொழுதுமாக இனிமையானதான ஒரு பாடலை நாங்கள் கேட்டு வந்தோம். எங்கள் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கின்றவர் எங்கள் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். நாங்கள் என்னதான் கவலைப்பட்டு கொண்டு எங்கள் பிரச்சனைகள் கூடாக நாங்கள் சென்று கொண்டிருந்தாலும் எங்கள் தேவன் நிச்சயமாகவே எல்லாவற்றிலும் இருந்து அவர் ஜெயத்தை எங்களுக்கு தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கின்றார். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடினாலே எங்கள் தகப்பன் அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா சலுகைகளையும் தந்து அவருடைய ஆசீர்வாதத்தை தந்து எங்களை அவர் நடத்த வல்லவராயிருக்கின்றார். தொடர்ந்து நாங்கள் எங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருப்போம். எங்கள் தேவனை நாங்கள் பற்றி பிடித்திருப்போம். எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிரியமானவர்களே, இனிமையான பாடலை தொடர்ந்து இன்னும் அழகான பாடல்கள் உங்களுக்காகவே நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள்.